0: ஆசியாவிற்கு செல்ல அது வழியமைக்கும். ஆசியான் கட்டமைப்புக்குள்ளான ஒத்துழைப்பு, இருதரப்பு உறவு உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி இருநாட்டு தலைவர்களும் பேசினர். தொழிலாளர், நீர் நிர்வாகம், விண்வெளி ஒத்துழைப்பு ஆகிய உடன்பாடுகள் கையெழுத்திடப்பட்டன. தாய்லாந்து பிரதமர் அனுடின் ஜான்விராகுன் மியான்மாருடன் மீண்டும் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இருதரப்பு பேச்சு நடக்கிறது. தென்னிந்தியாவில் அரிசி விலை அதிகரிக்கிறது. பருவமழை குறைவாக இருப்பதால் அறுவடை குறித்த கவலைகள் நிலவுகின்றன. கடந்த 3 மாதங்களில் அரிசியின் சராசரி விலை 14 விழுக்காடு வரை அதிகரித்ததாக அரசாங்க தரவுகள் காட்டுகின்றன. தமிழ்நாட்டில் வட்டாரத்தில் உள்ள ஆக அதிக சராசரி விலையில் அரிசி விற்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் சராசரி விற்பனை விலை மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரையில் 14 விழுக்காடு கூடியது. அது தேசிய அளவை விட சுமார் 4 மடங்கு. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் August 8 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: தேசிய தின நீண்ட வார இறுதியில எல்லாரும் என்ன செய்யறீங்க?
2: நாங்க மலேசியாவுக்கு வாகனத்துல பயணம் போறோம்.
1: நாங்களும் தான். சுங்கச்சாவடிகள்ல வாகன நெரிசல் அதிகமா இருக்குமா?
2: பயணத்துக்கு முன்பு ஆக அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ஐசிஏ Facebook மற்றும் ஒன் மோட்டரிங் இணைய பக்கத்தை பாருங்க.
1: மை ஐசிஏ செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்குங்க. இதை பயன்படுத்தி சுங்கச்சாவடிய விரைவாகவும் சுலபமாகவும் கடக்கலாம்.
2: எல்லாருக்கும் பயணம் சுமூகமா அமைய வாகன வரிசையை தாண்டி செல்லாதீங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிங்க.
3: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
4: பண்ணுவீங்க?
5: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
5: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
7: கவிதை
8: இரவு நிலாட்டம் ஆதரவு M1
9: வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
10: எங்களுக்கு இன்னும் வேணும்.
9: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சான்றுகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
10: எனக்கு எல்லாமே வேணும்.
9: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலமேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சான்றுகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்தலியே விழாவ இருந்தா சரி. மிக்க நன்றி.
11: GRT ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0% விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10% விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRPயின் மீது 10% விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
12: டீ குடிங்க, கவலையை விடுங்க. டீ கடை
13: ஆவி பறக்கோட்டி கடை.
12: 6 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் தொடருது டீ கடை. டீ கடையில நம்ம நேர்களுக்காக இன்று 3 குறிப்புகள் காத்திருக்கின்றன. அந்த குறிப்புகளை வச்சு நம்ம நேர்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னவா இருப்பேன் நினைக்கிறீங்க இன்றைக்கு?
14: நீங்க எப்போதும் ஒரு உணவு பொருளாக தான் மாறுவீங்க.
12: சரியா சொல்லிட்டீங்க. தெரியவே இல்லாட்டிதான் நம்ம பார்ட்னர் கிடையாது. நீங்க எப்படி ஒரு விலங்கோ, நான் ஒரு ஜாபாடு. சரி, முதல் குறிப்பு. நான் 1943 மெக்சிகோல உருவானேன். என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன ட்ரேட்மார்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க.
14: ஓஹோ.
12: ஆனா என்னாச்சுன்னா, நான் ரொம்ப புகழ் பெற ஆரம்பிக்க எல்லாருக்குமே நான் சொந்த ஆயிட்டேன்.
14: அப்படியா?
12: ஆமா.
14: சரி, சுவைத்து பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்க?
12: மொறக்கு மொறக்குன்னு இருப்பேன்.
14: அப்ப முறுக்கோ
12: எங்க காலை கட்டுக்கு?
14: ஆமாவா?
12: இல்ல, மெக்சிகோல
14: பிறந்தேன்ல
12: பிறந்து 1943. ரொம்ப புகழ் பெற்றதால என்ன வந்து ட்ரேட் மார்க் பண்ண முடியல. ரொம்ப புகழ் பெற ஆரம்பிச்சுட்டேன். கறக்கு மொறக்குன்னு இருப்பேன்.
14: அப்பளம்
12: இந்த மாதிரிலாம் யோசிக்காம நல்ல பதில யோசிச்சு பதில சொல்லுங்க.
14: ஆமா, மெக்சிகோ மெக்சிகோ அதை ஞாபகத்துல வச்சிருங்க. சரி, என்ன உணவு பண்டம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8.
12: இப்ப நம்ம நேர்களை எல்லாரையும் மெக்சிகோ பக்கம் அனுப்பலாமா?
14: நிச்சயமா.

0: பாட்டு ஆதரவு.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க, ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகைக்கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
5: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்குமாற இதுவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD